0: மச்சி
1: சூப்பர் மச்சி
0: தங்காச்சி தங்காச்சி எங்க வீட்டு தங்கத்திலே உன் கையில தந்தாச்சு
1: சூப்பர் மச்சி.